குரு லைஃபே டெய்லி டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன்.